0: தசமபஹ 99.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கா ஹண்ட
1: விலாவ வெரொரு நவேயை
2: விலாவ ஒப வெத கிண ஆவே
3: லதரையே பெரலிகரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக்கட அமතරව ரூபியல் கோடியக பவர் சூப்பர் டாக்க சக கிராண்ட் சூப்பர் டாக்கட சூப்பர் ரிமோட் ரத்யா NLB

ராட்டத்த வாகக் கியன ரேடியோ FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN பசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லாகான கீரா.

0: ஐ நொமியன ஹட
1: ஆத்ரின் ஜோதி
0: இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: வினதியாக வெச்சதேன் கேலா பலாகின் ஏடியாம் கபுட்டு அப்பே உனுவே கூடுவாதலா பித்தரத்தானவாம் மே சிதுவன ஹமதேம் தீஷ்பால்னிகாய் இதின் மே சமாஜேகன வினதியவால்கன ஒபடாத் அதாசாக்கதி அப்பி அப்பி கெனம கதாகரம் சர்ச் லைட்
3: இரிதா உதே அடட வெனசுட கெமதி ஒபே அதாசட அப்பே துரகதன வியுர்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துனாய் அனு துனாய் பாய் அனு துனாய் ஹத சர்ச் லைட் சமாஜ கவிஷனே.

0: ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: சோ சஹாய வினாடி மனசு தேகை வேலா
2: ராஜ்ய பேங்கோக்கு சுரக்ஷித பாவைய இயலம் ரெக்கவரனே சமகின் ஸ்தாவர தன்பது சந்தா இயலம் பொலிய RDB பேங்குவின்